0: அனுமான்
1: அலாஜி பரபரம் மலையம் பை சம்புத்து வம்பக்கி பை திரிஞ்சிரி புறம் மலையம் திரதம்
0: திரதம் திரதம்